பாரிசேரி சுக்கி சுக்கி பாவென்ன மோசலாட ஜெகனே ஜன்னா அம்மி சிஸ்ரி பஜ்ய ஹதி மன்னா ஸ்விட்சர்லேண்ட் கிய ஈஜிப்ட் ஹாலேண்ட் கிய சீக்கிய